0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜரி ததன தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத திமித தக்கம் தம் தக்கிரு தம்
1: கெபோ தன்னச்சீர் வீச்சக்கர பாட கெபோ தன்னச்சீர் வீச்சக்கர கல குத்து குத்து கத்து குத்து கத்து கல குத்து குத்து கத்து குத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து கத்து